கிழமை தப்பூஸ் கவச் வந்தேயம். ஏ கலக்கலமி தப்பூஸ் கவச் வந்தேயம், ஜகுலஸ்தாப இஷ்கி லேவானேயம், தாஹிர் கிழையம் ஜமான நெஹி ரீகே, பல்சோக் நெய்ம ஜடகி அஸ்தாலாலேயம். ஹேர் கஜதர் ந பனாயம் ஹேர் மினையே, தாத்த ஜக்கன்னையா தீகம் சி பிரதேயம். கல கல ஹுசலாம் ப மலங் வாயா, கல கல ஹுசலாம் ப மலங் வாயா, டீர் தங் ஷவே நூர் தஹ்பலி ஜிந்தகேயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமீத் நரம் டூல் பகே ரூப் ஜுட்பே தசிஹத் ப ஜாமா பேட் பச்சக்கரு கிஷ்துனு வதுனு او پس حال گیرو اللہ دیو کی چتل رات خوشحال ہے روغ جوڑی ہے او دا صحت پا جامع ہے چتا سو روغ جوڑی ہے کنا نو منگ تا کال باو کے میسیج باو کے او منگ تا بیو گے انٹر ٹیم را کے سنگا چتا سو پتر پروگرام نم دے اتوار سہر ما تا ویلیشی نظام سعید او تا سو تا سو ویلیشی دا بتا سو پخپل ہوئے کال میسیج با کوئے او منگ تب دا ہم وائے چیز ہم پروگرام چرتا ہو رہے کم زینا ہو رہے سم رہے خواہ ہوئے او سم رہے نا خواہ ہوئے تو جناب زرزر راشے میسیج کالو کے زمان دا ٹیلیفون نمبر دے 0997-310-400 او دین علاوہ دا موبائل نمبر 0309-711-399 among the studio number